0: ஆட்கள் யுக்கே பகத் உன்கே பனைகே. துசங்கம் பார் ஹரேக் பகத் விபனாரே யோகத்தியாவுவா சுகோர் சாந்தி உன்கே தில் மே சமாஜாயங்க. ஓர் பக்தி கே ரூபம் மே ஆப்கோ ரிட்டர்ன் கரே.
1: சுன்தே ரஹியே சிவா ரேடியோ, யஹாஹே खुशियों का संगम.

0: ஜனம் கிசோகார் சிரேஷ்டமான கவிமான் தேதிய இஸ்விமான் மே சியதை மேனத்து நைகர்ணி பட்தி ஸ்டார்ட் கர்ணா ஏன் தும் மிரா பாபா பாஸ் சலனா தேன விமான்
1: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।